0: issues such as delimitation, national education policy and the language debate. While there has been no official response from either the DMK or TVK, the remarks have fueled political buzz over whether CM Vijay could back India block on the national issues or eventually become part of the opposition alliance.
1: TVK என்ன சொல்றாங்க எங்க கொள்கை எதிர்க்கிறாங்க ஓகே டிஎம்கே என்ன சொல்றாங்க இவ்வளவு நாளா நாங்க எடுத்துக்கிறோம் தொடர்ந்து எதிர்க்கிறாங்க இந்தியா பிளாக் என்ன சொல்றது அவங்களை எதிர்ப்பது தான் அரசியல் இல்லை அப்ப ஏன் இங்க ஒரே அணிக்கு வரக்கூடாது இதுதான் திருமாவளவன் எடுத்து என்ன தப்பு இது கேரளாவில் காங்கிரஸ் இடதுசாரிகளும் பயங்கரமான மோதல் பினராயி விஜயன் ஆர்எஸ்எஸ் காரவனே பேசுறாரு ராகுல் காந்தி அங்க இந்தியா பிளாக்ல கூட்டணியில மார்க்சிஸ்டும் உட்கார்ந்து காங்கிரஸும் உட்கார்ந்து மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரசுக்கும் சண்டை ஆனா இந்தியா பிளாக்ல ரெண்டு பேரும் வந்து ஒன்னா உட்கார்ந்து தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசு நடக்கக்கூடாதா இதை திருமாவளவன் சொன்னா உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாதா
2: BCK chief Mr. Thirumavalavan has mooted the idea of India bloc including both the DMK and the TVK. The DMK has made it very clear that they will not work with the Congress.
3: See, it's not about Congress or DMK or BCK or any other political party. It's about India and its future and it's about our people. See, we are living in a very troubling times. BJP is completely trying to control each and every machinery, every foundation of democracy. Generally in democracy, voters choose the political party or a government. But in BJP's New India, BJP chooses the voters. That's its SIR. Now delimitation bill is hanging above our head. Followed by one nation, one election. So we are really living in a very troubling times. We should work together to save the country. So that's what VCK chief has expressed in my view.
0: Nine months after the Karur stampede tragedy, the political battle over accountability has flared up yet again. Tamil Nadu Chief Minister Vijay visited Karur and met the families of the victims. The Chief Minister was seen getting emotional as he handed over government job appointment orders to the family. But the emotional outreach quickly turned into a political face-off. While CM Vijay blamed the DMK government and the police for the tragedy, the DMK hit back, accusing Vijay of using the visit for upcoming bipolls. The party had earlier questioned the timing of the job offers for the victim families, claiming it could influence witnesses. Congress has hit back, urging DMK to rise above politics.
4: They have all the rights to cancel the meeting. எங்க கிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஹைவேலிருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த நாடகலாம் இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசாக நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த ப்ரெஷர் போடுறது யார்?
5: எல்லாருமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு, அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதை பத்தி அதிகமாக சொல்ல விரும்பல, விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை பற்றி நான் அட்லீஸ்ட் நானாவது ரெஸ்பான்சிபிளாக பேசாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த நேரத்தில் கூட மக்களோடு நின்றவர்கள் யார், மக்களுக்கு உதவி செய்தவர்கள் யார், மக்களை தவிக்க விட்டுவிட்டு அங்கிருந்து ஓடி போனவர்கள் யாருன்னு மக்களுக்கு நல்லா தெரியும்.
6: He did not go there to sympathize with the people who had lost their lives, family of the member who have lost their lives. He has gone for electoral campaign. He went to Tiruchi. Everybody thought that since the Tiruchi people had voted for him and elected him, he is going to thank the people. But he did not thank the people. How will a candidate who had won in a constituency thank the people? They will get into a jeep, go through the streets of that constituency and wish thank the people. But he did not enter into

0: உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாதா?
1: Now talking about what has happened so far as the Bengaluru delivery horror story is concerned.